பூரன் மதபூரன் அந்த பூரன் பரமேஸ்வர சிமரந்த சந்த் சிமரந்த சந்த்.